0: ஃபாஸ்ட் தீவர் புருஷரத்கரும் அபிட்டில நல்ல புருஷரத் சஃபல்தா நைதலா சகே.
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा.